0: எழுதி இன்ட்டு பயண கப்பு
1: Don't stop dancing. Ponagalu loading.